0: 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
0: Chennai Beats.
2: Tamil Head of the Hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்களாய் வா, தும்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம்

0: ரேடியோ சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: மேட்டினி கிளாசிக்ஸ்

0: ஜோய் ஆலுகாஸ் 917 ஈவினிங்ஸ் பிரசன்டட் பை
1: ஜோய் ஆலுகாஸில் வெறும் 10% அட்வான்ஸ் நல்கி ஏറ്റവും குறைஞ்ச ஸ்வர்ண நிறத்தில் നിങ്ങളുടെ ஜுவல்லரி முன்கூட்டி புக் ചെയ്യൂ. ஆஃபர் நவம்பர் 7 வரை மட்டும்.
2: பவர்ட் பை
3: கத்தரினே அரபிக் மந்தியோட பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஜம்ஜம் மந்தி மந்தி மத்பி மத்ஃபூன் மத்குட் தொடங்கி ஆத்தென்டிக் அரபிக் குசின்டே ருசி அறியாம். கால் 4000 1707
4: and
5: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.